ஆண்ட மண்டல சில்பி அஞ்சன கல்லுகள் மினுக்கி அடுக்கி அகிலாண்ட மண்